0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பொச்சானே காஹி நீ டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரீகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹே. வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. சாமான் बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ಮಹಿಳೆಯರೇ, ಸಂಘವನ್ನು ಸೇರಿ ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿ. ಉಳಿತಾಯ ಮನೋಭಾವವನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಿ. ನ್ಯಾಯಯುತವಾದ ಪ್ರೀತಿ ಸ್ನೇಹದಿಂದ ಕೂಡಿದ ಸಂಘವೇ ನಮ್ಮೆಲ್ಲರ ಬಾಳಿನ ನಂದಾದೀಪ. ಸಂಘವನ್ನು ಸೇರಿ ನಿಮ್ಮ ಜೀವನದ ಗುರಿಯನ್ನು ಸಾಧಿಸಿ.

0: సంవత్సరి.
1: కెనడా గురించి మీకు తెలిసే ఉంటుంది. కెనడా మొత్తం జనాభాకు సమానమైన సంఖ్యలో పేదల కోసం పక్కా ఇళ్లను మన దేశంలో నిర్మించాం. కోట్లాది కుటుంబాల్లో వెలుగులు నింపేలా గత 12 ఏళ్లలో 4 కోట్లకు పైగా పిఎం ఆవాస గృహాలను నిర్మించాం.
2: జబ్ ఏక్ పరివార్ కో అప్నా ఘర్ మిల్తా తో ఉస్కా ఆత్మ సమ్మాన్ బఢ్ జాతా వో అప్నా వర్తమాన్ సుధారనే కే సాథ్ హీ బెహతర్ భవిష్య కే బారే మే సోచనే లగ్తా.
1: 12 ఏళ్లు విశ్వాసానికి, వికాసానికి, ప్రజా సంక్షేమానికి.
3: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
4: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரீகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: ಸಾರ್ವಜನಿಕರೇ, ನಿಮ್ಮ ತೋಟಗಳಲ್ಲಿ ಮಣ್ಣಿನ ಗುಣಮಟ್ಟ ಏಕೆ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ಇಂದಿನಿಂದಲೇ ಈ ಯೋಜನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತೋಟಗಳಿಗೆ ಸಾವಯವ ಗೊಬ್ಬರಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿರಿ. ಏಕೆಂದರೆ ಈ ಸಾವಯವ ಗೊಬ್ಬರದಲ್ಲಿ ರಾಸಾಯನಿಕ ಗೊಬ್ಬರಗಳಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ಸಾರಜನಕ, ರಂಜಕ ಮೊದಲಾದಂತಹ ಅಂಶಗಳು ಇರುತ್ತದೆ ಹಾಗೂ ಮಣ್ಣಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ಹಾನಿಯಾಗುವುದಿಲ್ಲ. ಇದರ ಜೊತೆಗೆ ಜೇಡಿ ಮಣ್ಣನ್ನು ಸಹ ಹಾಕಬಹುದು. ಬೆಳೆಗೆ ದೀರ್ಘಕಾಲದ ರಸವತ್ತಾದ ಸಾರವನ್ನು ಈ ಸಾವಯವ ಗೊಬ್ಬರ ನೀಡುತ್ತದೆ. ಈ ಗೊಬ್ಬರದಿಂದ ಯಾವುದೇ ರೀತಿ ತೊಂದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಸಾವಯವ ಗೊಬ್ಬರ ಬಳಸಿ ತೋಟಗಳನ್ನು ಬೆಳೆಸಿ.
6: ನನ್ಗೊಬ್ಬ ಹಠ ಮಾರಿ ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. ಇಡೀ ಕಾಲೋನಿ ಸೋಲಾರ್ ಪ್ಯಾನೆಲ್ ಅಳವಡಿಸಿಕೊಂಡಿದೆ, ಆದ್ರೆ ಅವನ್ ಮಾತ್ರ ವಿದ್ಯುತ್ ಬಿಲ್ 0 ಬರುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಒಪ್ಪೋದಕ್ಕೆ ತಯಾರಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳಿದೆ, ನೋಡಪ್ಪ ಹೆಸರೇ ಹೀಗೆ ಇದೆ, ಪಿಎಂ ಸೂರ್ಯಘರ್ ಉಚಿತ ವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆ. ನಂತರ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನೆಯಲ್ಲೂ ವಿದ್ಯುತ್ ಬಿಲ್ 0 ಬರೋದನ್ನು ಕಂಡು ಸರಿ ನಾನು ಕೂಡ ಇದನ್ನು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ. ಪಿಎಂ ಸೂರ್ಯಘರ್ ಉಚಿತ ವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆ ಹಿಂದೆ ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ ಪಿಎಂ ಸೂರ್ಯಘರ್ .gov.in ನಲ್ಲಿ.
7: మీకు తెలుసా, భారత్ లోని లఖపతి దీదీల సంఖ్య బెల్జియం లేదా గ్రీస్ వంటి దేశాల మొత్తం జనాభా కన్నా ఎక్కువ. 3 కోట్లకు పైగా మహిళలు లఖపతి దీదీలయ్యారు. కుటుంబాల దేశ ఆర్థిక పునాదిని వారు బలోపేతం చేశారు.
4: లఖపతి దీదీ బనానే కా యే అభియాన్ ఆనే వాలీ పీడియో కో సశక్త కర్నే కా ఏక్ మహా అభియాన్ హై.
7: విశ్వాసానికి, వికాసానికి, ప్రజా సంక్షేమానికి 12 ఏళ్లు.

0: 16,200 కిలోమీటర్లకు పెరగడం, అలాగే సిక్కిం, అరుణాచల్ ప్రదేశ్ రాష్ట్రాలకు తొలిసారిగా విమాన సౌకర్యం లభించడంతో ఆ ప్రాంతం ఇతర ప్రాంతాలకు దగ్గరైంది.
1: నార్త్ ఈస్ట్ అబ్ దూర్ నహీ రహా, నార్త్ ఈస్ట్ అబ్ దిల్ కే భీ పాస్ హై, దిల్లీ కే భీ పాస్ హై.
0: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ಮಗ, ನಿನ್ನೆ ನಾನು ನನ್ನ ಸೋದರಿಯ ಮನೆ ಕಡೆ ಹೋಗಿ ಬಂದೆ. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯ್ತು. ದಿನವಿಡೀ ಎಸಿ ಹಾಕ್ತಾರೆ, ಪ್ರತಿದಿನ ವಾಷಿಂಗ್ ಮೆಷಿನ್ ಬಳಸ್ತಾರೆ, ಎರಡೆರಡು ಫ್ರಿಡ್ಜ್ ಇದೆ. ಆದ್ರೂ ಅವರ ವಿದ್ಯುತ್ ಬಿಲ್ ಎಷ್ಟು ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಾ?
4: 0.
3: ನಾನು ಕೇಳಿದಾಗ ಸೋದರಳಿಯ ಹೇಳಿದ, ಚಿಕ್ಕಪ್ಪ ಇದೆಲ್ಲ ಮೇಲಿನವನ ದಯೆ, ಅಂದ್ರೆ ಸೋಲಾರ್ ಪ್ಯಾನಲ್ ನದ್ದು. ನಾನು ಯೋಚಿಸಿದೆ ಇನ್ನು ನಾವು ಅಳವಡಿಸಲೇಬೇಕು ಅಂತ. PM ಸೂರ್ಯಘರ್ ಉಚಿತ ವಿದ್ಯುತ್ ಯೋಜನೆ ಇನ್ನೇ ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. PM ಸೂರ್ಯಘರ್ .gov.